சிரிஞ்சும் டெலஸ்கோப்பும் மட்டும் பிடிக்க தெரிஞ்ச இந்த கையாலே என்னை வீண மீட்டடைச்சது. மருந்தும் மெடிக்கல் டேம்ஸும் மட்டும் உருவிட தெரிஞ்ச இந்த நாக்கிலே ஏழு சுரங்களையும் குடியிருக்க வச்சு எல்லாமே என்னோட ருக்குத்தான். என் ருக்மணி அவளாயிருந்தோ என் குரு.

சிரிஞ்சும் டெலஸ்கோப்பும் மட்டும் பிடிக்க தெரிஞ்ச இந்த கையாலே என்னை வீண மீட்டடைச்சது. மருந்தும் மெடிக்கல் டீம்ஸும் மட்டும் உருவிட தெரிஞ்ச இந்த நாக்கிலே ஏழு சுரங்களையும் குடியிருக்க வச்சது. எல்லாமே என்னோட ருக்குத்தானி, என்ற ருக்மணி அவளாயிருந்தோ என்ற குரு.

வேறாதோ அந்த புறம் உள்ள பூவா நினைப்பேன், நினைச்சு கையால் எடுப்பேன், எடுத்து நெஞ்சோட அழைப்பேன், அழைச்சி எல்லாம் முடிப்பேன், அழைச்சி எல்லாம் முடிப்பேன். நேத்து புத்தா

இருக்கு இருக்கு காலம் எதுக்கு நெருங்க நேரம் ஒதுக்கு நெருங்க நேரம் ஒதுக்கு. நேத்து பூத்தாலே ரோஜா மொட்டு பறிக்க கூடாது.

நித்தம் வருவாளோ அல்வா துண்டு அத்த ஜாமத்தில் தேடிக்கொண்டு நித்தம் வருவாளோ அல்வா துண்டு இந்த மாமே மயக்கம் விடுங்கா திருவரைக்கும் மனசு தாலி கொதிக்கும் உடம்பு தீயா கொதிக்கும் உடம்பு தீயா கொதிக்கும்